0: देखें, पैसेंजर ने जस्ट टोटल फिजिकल जो भी है वो ओजी के डेस्क पे रख करके वो करने लगे। पहले उन्होंने मैगजीन निकाला, देखा प्लस उसमें लोडेड थी, उन्होंने ट्रिगर नीचे की तरफ दबा दी। उन्हें लगा कि मे भी नहीं हो, या क्या पता गुस्से में किए हों, कुछ भी इरिटेट हो करके कि हाँ इसमें एमिनेशन है, ये लोग इरिटेट करते हैं, ये भी हो सकता है। उन्होंने जस्ट नीचे में तुरंत विद इन सेकेंड ही ट्रिगर दबा दिए।
1: All right, let's cut across to some latest news coming in. Annamalai says few TVK ministers have started to get percentage on tenders. Says he has audio of the few ministers saying, "We won without giving money to voters, but we gave money for votes. So we need to 2-4%. He has urged the chief minister to give focus on delivering non-corrupt governance.
2: Marubadi aaramichirukku paathukitta irukum. Corruption mudhalamaichar Vijay avargal கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர் பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, இப்ப பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்களா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி நாங்களா ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கூட தம்பி, 3% கூட தம்பி, 4% கூட. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றங்க ஐயா. ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க.
1: And Annamalai's We the Leaders makes its second big show of strength in Chennai, but this time the message is political change over blame and a new political path. Annamalai spoke about his resignation from the BJP, meeting with Amit Shah, and then also delivered a message to Vijay's rivals. To Vijay's rivals, the newly sworn in chief minister Annamalai said that the government must be given a year's time to deliver, and added that he's in no rush to topple the incumbent government. Annamalai says his politics is not about convenience but principles, insisting he chose Tamil Nadu over Delhi despite Amit Shah's offer. Rejecting BJP's B-team tag, Annamalai says his decision to stay in the state proves where his political priorities are. After recent remarks against Trisha and Chief Minister Vijay's family, Annamalai has drawn a line at personal attacks, condemning defamatory remarks against women and families. He says Gen Z and millennials are looking for a different kind of politics.
2: அதற்கும் வீ தி லீடர்ஸ் அந்த அரசியலுக்காக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பல அரசியல் மேடையிலே நடிகை திட்டுறது, நடிகரை திட்டுறது, ஒருத்தருடைய தந்தை தாயை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, அப்பாவை பத்தி பேசுறது, அதெல்லாம் போச்சுங்க ஐயா, அதெல்லாம் போச்சு. சட்டசபையில் அநாகரிகமாக வம்பு கிழித்து ஒரு பெண்ணை நயவஞ்சகமாக தவறான வார்த்தையில சித்தரிக்கிறது, அதை வெளியே வந்து சொல்லுவாங்க, எங்க தலைவரை பாத்தீங்களா எப்படி சொன்னாரு, பாத்தீங்களா எவ்வளவு டபுள் மீனிங்கோட சொல்லாரு, பாத்தீங்க. அந்த அரசியல் போச்சுங்க ஐயா, போச்சு. 1980 பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி மில்லேனியல் 65 கோடி பேர், அவர்களுக்கு எல்லாம் பிடிக்கலீங்க ஐயா.
1: All right, some other latest news coming in. Chief Minister Vijay has strongly condemned the killing of 3 suspected poachers in Karnataka's Chamarajnagar, calling it heartbreaking incident and the Forest Department's explanation unacceptable. The TVK chief has demanded an honest high-level probe punishment for those responsible for killing of Tamils residing in villages in Chamarajnagar. Cutting across to my colleague Vijay Gopal Muralidharan, joining us from Chennai. Vijay, give us more perspective. What has the CM said?
3: Well, Anusha, that's right. CM C. Joseph Vijay has expressed shock over the incident. He also strongly condemned the incident. He also urged the Karnataka state government to form high-level committee to probe the incident. He also urged the Karnataka government to take appropriate steps to avoid such similar incidents in future. He also expressed the disappointment over the clarification given by the Karnataka Forest Department by saying that it is unacceptable clarification from the Karnataka state government. He strongly condemned the shootout of 3 alleged poachers, suspected poachers in an alleged shootout. He said those three are Tamilians and those are all innocent lives. Remember, even other political parties also have strongly condemned the incident. They are strongly condemned the Karnataka state government over the incident. Tomorrow, as we have a legislative assembly session, we can expect the issue will be discussed inside the legislative session also, assembly also, Anusha.
1: All right. Thank you, Vijay, for joining us on the broadcast and getting us all those details. And as my colleague was just pointing out, that the 3 suspected poachers who have been shot dead in the forest of Chamarajnagar by the Karnataka Forest Department, the incident has come to light from the Shagya forest area of the Kaveri Wildlife Sanctuary. Chief Minister D.K. Sivakumar has taken cognizance, ordered a magistrate

0: कर दबा दिए।
1: घटना सर यही हुई कि हम लोग स्क्रीनर है आई क्लास में, तो हम लोग का वेपन आते हैं तो डिक्लेयर वेपन ओजी पे हम लोग करना है, बट पैसेंजर भी आए थे, एयरलाइन वाले भी आए थे, पैसेंजर ने जस्ट टोटल फिजिकल जो भी है वो ओजी के डेस्क पे रख करके वो करने लगे। पहले उन्होंने मैगजीन निकाला, देखा प्लस उसमें लोडेड थी, उन्होंने ट्रिगर नीचे की तरफ दबा दी। उन्हें लगा कि मे भी नहीं हो, या क्या पता गुस्से में किए हों कुछ भी, इरिटेट हो करके कि हाँ इसमें एमिनेशन है, ये लोग इरिटेट करते हैं, ये भी हो सकता है। उन्होंने जस्ट नीचे में तुरंत विद इन सेकेंड ही ट्रिगर दबा दिए।
2: All right, let's cut across to some latest news coming in. Annamalai says few TVK ministers have started to get percentage on tenders. Says he has audio of the few ministers saying they won without giving money to voters, but we gave money for votes. So we need to 2-4%. He has urged the chief minister to give focus on delivering non-corrupt governance.
3: Marubadi aaramichirukku paathukitta irukkum. Corruption mudhalamaichar Vijay avargal கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர் பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, இப்ப பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி நாங்கள ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றங்க ஐயா. ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க.
2: An Annamalai's We the Leaders makes its second big show of strength in Chennai, but this time the message is political changeover.

0: Annamalai says his politics is not about convenience but principles, insisting he chose Tamil Nadu over Delhi despite Amit Shah's offer. Rejecting BJP's B-team tag, Annamalai says his decision to stay in the state proves where his political priorities are. After recent remarks against Trisha and Chief Minister Vijay's family, Annamalai has drawn a line at personal attacks, condemning defamatory remarks against women and families. He says Gen Z and millennials are looking for a different kind of politics.
1: அதற்கும் பி தி லீடர்ஸ் அந்த அரசியலுக்காக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பல அரசியல் மேடையிலேறி நடிகை திட்டுறது, நடிகர் திட்டுறது, ஒருத்தருடைய தந்தை தாயை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, அப்பாவை பத்தி பேசுறது, அதெல்லாம் போச்சுங்க ஐயா, அதெல்லாம் போச்சு. சட்டசபையில் அநாகரிகமாக வம்புக்கெழுத்து ஒரு பெண்ணை நயவஞ்சகமாக தவறான வார்த்தையில சித்தரிக்கிறது, அதை வெளியே வந்து சொல்லுவாங்க, எங்க தலைவரை பாத்தீங்களா, எப்படி சொன்னாரு பாத்தீங்களா, எவ்வளவு டபுள் மீனிங்கோட சொல்லாரு பாத்தீங்க, அந்த அரசியல் எல்லாம் போச்சுங்க ஐயா, போச்சு. 1980க்கு பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி மில்லேனியல் 65 கோடி பேர், அவர்கள் எல்லாம் பிடிக்கலீங்க ஐயா.
0: All right, some other latest news coming in. Chief Minister Vijay has strongly condemned the killing of 3 suspected poachers in Karnataka's Chamarajnagar, calling it heartbreaking incident and the Forest Department's explanation unacceptable. The TVK chief has demanded an honest high-level probe punishment for those responsible for killing of Tamils residing in villages in Chamarajnagar. Cutting across to my colleague Vijay Gopal Muralidharan, joining us from Chennai. Vijay, give us more perspective. What has the CM said?
2: Well, Anusha, that's right. CM C. Joseph Vijay has expressed shock over the incident. He also strongly condemned the incident. He also urged the Karnataka state government to form high-level committee to probe the incident. He also urged the Karnataka government to take appropriate steps to avoid such similar incidents in future. He also expressed the disappointment over the clarification given by the Karnataka Forest Department by saying that it is unacceptable clarification from the Karnataka state government. He strongly condemned the shootout of 3 alleged poachers, suspected poachers in an alleged shootout. He said those three are Tamilians and those are all innocent lives. Remember, even other political parties also have strongly condemned the incident. They are strongly condemned the Karnataka state government over the incident. Tomorrow, as we have a legislative assembly session, we can expect the issue will be discussed inside the legislative session also, assembly also, Anusha.
0: All right. Thank you, Vijay, for joining us on the broadcast and getting us all those details. And as my colleague was just pointing out, that the 3 suspected poachers who have been shot dead in the forest of Chamarajnagar by the Karnataka Forest Department, the incident has come to light from the Shagya forest area of the Kaveri Wildlife Sanctuary. Chief Minister D.K. Sivakumar has taken cognizance, ordered a magistrate-level inquiry. He's assured that adequate compensation will be given to the victim's family. The deceased have been identified as Anthony, Swami, Peter and Kumar. They allegedly fired at the Forest Department officials. They were killed in the crossfire. Chief Minister D.K. Sivakumar from Karnataka has ordered appropriate action. Tamil Nadu leader M.K. Stalin has demanded Tamil Nadu government to take action, citing that those killed are residents of Tamil Nadu. PMK Chief Ambumani Ramadas has also criticized the killing and demanded a CBI probe.
3: ನನಗೂ ಬೆಳಗ್ಗೆ ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಮಾಹಿತಿ ಬಂತು. ನನ್ನಲ್ಲೂ ಕೂಡ ಎಲ್ಲ ದಾಖಲೆಗಳು ನನಗೆ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಅರಣ್ಯ ಇಲಾಖೆಯವರು ಬಂದು ಕಂಪ್ಲೀಟ್ ಫಸ್ಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ನನಗೆ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಬಂದೂಕ ಸೀಸ್ ಆಗಿದೆ, ಆಮೇಲೆ ಮಾಂಸ 2 ಚೀಲ ಮಾಂಸ ಎಲ್ಲ ಕೂಡ ಸೀಸ್ ಆಗಿದೆ. ಕಾಡು ಪ್ರಾಣಿಗಳ ಮಾಂಸ ಎಲ್ಲ ಸೀಸ್ ಆಗಿದೆ. ಒಬ್ಬರು ಎಸ್ಕೇಪ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಅದು ನಮ್ಮ ಆಫೀಸರ್ಸ್ ಹೇಳಿದ್ದು. ಇನ್ನು ಕೆಲವೆಲ್ಲ ಮಾಹಿತಿ ಎಲ್ಲ ಬರ್ತದೆ, ಕೆಲವೆಲ್ಲ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಾಡಿನಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಈ ಥರ ಆದರೆ ಎನ್ಕೌಂಟ್ರಿಗೆ ಅವರು ರಕ್ಷಣೆಗೆ ಅವ್ರಿಗೂ ಕಡೆಗೂ ನಮ್ಮ ಅರಣ್ಯ ಸಂಬಂಧಿಯವ್ರಿಗೂ ಕೂಡ ಅವರು ಶೂಟ್ ಮಾಡಿದ್ದಂಥ ಮಾಹಿತಿಯನ್ನು ಅವರು ಉದ್ಧರಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. ನಾನು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಜುಡಿಷಿಯಲ್ ಎನ್ಕ್ವೈರಿ ಕೂಡ ನಮ್ಮ ಮ್ಯಾಜಿಸ್ಟ್ರೇಟ್ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಒಂದು ಎನ್ಕ್ವೈರಿ ಕೂಡ ಈಗಾಗಲೇ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, ಪ್ರಾರಂಭ ಆಗ್ತದೆ. ಪರಿಹಾರ ಬೇಕು ಅನ್ನೋದು ಕೂಡ ಪುಟ್ರಂಗ್ ಶೆಟ್ಟರ ಮತ್ತು ಸ್ಥಳೀಯ ಶಾಸಕರು ಮಂಜುನಾಥ್ ಅವರ ಒತ್ತಡ ಕೂಡ ನನ್ನಲ್ಲಿತ್ತು.

0: A gunfire incident was reported at Varanasi Airport after a passenger's license pistol accidentally went off during a security check, injuring two security staffers. According to police, the passenger identified as Kamlesh Rai from Azamgarh was travelling to Mumbai and had already declared his licensed 7.62mm pistol. During the standard frisking and security check by CISF and airline staff, a round in the chamber reportedly went off accidentally, injuring two ground staff employees. Both injured staffers are said to be stable and are receiving medical treatment.
1: कमलेश राय जी जो कि आजमगढ़ के रहने वाले हैं, वो एयर इंडिया एक्सप्रेस की फ्लाइट से मुंबई ट्रैवल कर रहे थे। इन्होंने अपने साथ कैरी करने वाली लाइसेंस शुदा पिस्टल उसको पहले से डिक्लेयर किया है। जब बोर्डिंग से पहले मानक अनुसार सीआईएसएफ और एयरलाइन स्टाफ के द्वारा इनकी फ्रिस्किंग चेकिंग की जा रही थी, तभी चैम्बर में मौजूद एक राउंड दुर्घटनावश फायर हुआ और वहीं खड़े हुए दो ग्राउंड स्टाफ के कर्मचारियों को चोटें आई हैं।
2: घटना बस वही हुई है कि डिक्लेयर्ड वेपन को हम लोगों को स्क्रीनिंग करना होता है, उसी में पैसेंजर ने बोले कि इसे ये अनलोडेड कंडीशन में ये देख लीजिए, और देखने के लिए वो किए, तब तक मैं गोली छूट चुका। उनको ये पता नहीं कि मालूम था या नहीं था, वो पैसेंजर जाने, लेकिन मुझे मालूम नहीं था कि वो अनलोडेड है या अनलोडेड है। वो अनलोडेड कंडीशन में दिखाने के लिए वो ट्रिगर दबा दिए।
3: घटना सर यही हुई कि हम लोग स्क्रीनर है आई क्लास में, तो हम लोग का वेपन आते हैं तो डिक्लेयर वेपन ओजी पे हम लोग करना है, बट पैसेंजर भी आए थे, एयरलाइन वाले भी आए थे। पैसेंजर ने जस्ट टोटल फिजिकल जो भी है वो ओजी के डेस्क पे रख करके वो करने लगे। पहले उन्होंने मैगजीन निकाला, देखा, प्लस उसमें लोडेड थी, उन्होंने ट्रिगर नीचे की तरफ दबा दी। उन्हें लगा कि मे भी नहीं हो, या क्या पता गुस्से में किए हों, कुछ भी इरीटेट हो करके कि हाँ इसमें एमिनेशन है, ये लोग इरीटेट करते हैं, ये भी हो सकता है। उन्होंने जस्ट नीचे में तुरंत विद इन सेकेंड ही ट्रिगर दबा दिए।
0: All right, let's cut across to some latest news coming in. Annamalai says few TVK ministers have started to get percentage on tenders. Says he has audio of the few ministers saying they won without giving money to voters, but we gave money for votes. So we need to 2-4%. He has urged the chief minister to give focus on delivering non-corrupt governance.
4: மறுபடி ஆரம்பிச்சிருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கும். கரப்ஷன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர், பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்கள ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கூட தம்பி, 3% கூட தம்பி, 4% கூட. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றங்க ஐயா. ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க.
0: And Annamalai's We the Leaders makes its second big show of strength in Chennai, but this time the message is political change over blame and a new political path. Annamalai spoke about his resignation from the BJP, meeting with Amit Shah, and then also delivered a message to Vijay's rivals. To Vijay's rivals, the newly sworn in chief minister, Annamalai said that the government must be given a year's time to deliver, and added that he's in no rush to topple the incumbent government. Annamalai says his politics is not about convenience but principles, insisting he chose Tamil Nadu over Delhi despite Amit Shah's offer. Rejecting BJP's B-team tag, Annamalai says his decision to stay in the state proves where his political priorities are. After recent remarks against Trisha and Chief Minister Vijay's family, Annamalai has drawn a line at personal attacks, condemning defamatory remarks against women and families. He says Gen Z and millennials are looking for a different kind of politics.
4: அதற்கும் வீத லீடர்ஸ் அந்த அரசியலுக்காக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பல அரசியல் மேடையில் நடிகை திட்டுறது, நடிகரை திட்டுறது, ஒருத்தருடைய தந்தை தாயை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, அப்பாவை பத்தி பேசுறது, அதெல்லாம் போச்சுங்க ஐயா, அதெல்லாம் போச்சு. சட்டசபையில் அநாகரிகமாக வம்பு கிழித்து ஒரு பெண்ணை நயவஞ்சகமாக தவறான வார்த்தையில சித்தரிக்கிறது, அதை வெளியே வந்து சொல்லுவாங்க, எங்க தலைவரை பாத்தீங்களா, எப்படி சொன்னாரு பாத்தீங்களா, எவ்வளவு டபுள் மீனிங்கோட சொல்லாரு பாத்தீங்க, அந்த அரசியல் போச்சுங்க ஐயா, போச்சு. 1980 பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி மில்லேனியல் 65 கோடி பேர், அவர்களுக்கு எல்லாம் பிடிக்கலீங்க ஐயா.
0: All right, some other latest news coming in. Chief Minister Vijay has strongly condemned the killing of three suspected poachers in Karnataka's Chamarajnagar, calling it heartbreaking incident and the Forest Department's explanation unacceptable. The TVK chief has demanded an honest high-level probe punishment for those responsible.

0: पहले मानक अनुसार CISF और एयरलाइन स्टाफ के द्वारा इनकी फ्रिस्किंग चेकिंग की जा रही थी, तभी चैम्बर में मौजूद एक राउंड दुर्घटनावश फायर हुआ और वहीं खड़े हुए दो ग्राउंड स्टाफ के कर्मचारियों को चोटें आई हैं।
1: घटना बस वही हुई है कि डिक्लेयर्ड वेपन को हम लोगों को स्क्रीनिंग करना होता है, उसी में पैसेंजर ने बोले कि इसे ये अनलोडेड कंडीशन में ये देख लीजिए, और देखने के लिए वो किए, तब तक मैं गोली छूट चुका। उनको ये पता नहीं कि मालूम था या नहीं था, वो पैसेंजर जाने, लेकिन मुझे मालूम नहीं था कि वो अनलोडेड है या अनलोडेड है। वो अनलोडेड कंडीशन में दिखाने के लिए वो ट्रिगर दबा दिए।
2: घटना सर यही हुई कि हम लोग स्क्रीनर है आई क्लास में, तो हम लोग का वेपन आते हैं तो डिक्लेयर वेपन उजी पे हम लोग करना है, बट पैसेंजर भी आए थे, एयरलाइन वाले भी आए थे। पैसेंजर ने जस्ट टोटल फिजिकल जो भी है वो ओजी के डेस्क पे रख करके वो करने लगे। पहले उन्होंने मैगजीन निकाला, देखा प्लस उसमें लोडेड थी, उन्होंने ट्रिगर नीचे की तरफ दबा दी। उन्हें लगा कि मे भी नहीं हो, या क्या पता वो गुस्से में किए हों, कुछ भी इरीटेट हो करके कि हाँ इसमें एमिनेशन है, ये लोग इरीटेट करते हैं, ये भी हो सकता है। उन्होंने जस्ट नीचे में तुरंत विद इन सेकेंड ही ट्रिगर दबा दिए।
3: All right, let's cut across to some latest news coming in. Annamalai says few TVK ministers have started to get percentage on tenders, says he has audio of the few ministers saying they won without giving money to voters, but we gave money for votes, so we need to 2-4%. He has urged the chief minister to give focus on delivering non-corrupt governance.
4: Marubadi aarambichirukku paathu edutha irukku corruption mudhalamaichar Vijay avargal கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர் பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க, சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க தம்பி, நாங்கள ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றங்க ஐயா. ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க.
3: And Annamalai's We the Leaders makes its second big show of strength in Chennai, but this time the message is political change over blame and a new political path. Annamalai spoke about his resignation from the BJP, meeting with Amit Shah, and then also delivered a message to Vijay's rivals. To Vijay's rivals, the newly sworn in Chief Minister Annamalai said that the government must be given a year's time to deliver, and added that he's in no rush to topple the incumbent government. Annamalai says his politics is not about convenience but principles, insisting he chose Tamil Nadu over Delhi despite Amit Shah's offer. Rejecting BJP's B-team tag, Annamalai says his decision to stay in the state proves where his political priorities are. After recent remarks against Trisha and Chief Minister Vijay's family, Annamalai has drawn a line at personal attacks, condemning defamatory remarks against women and families. He says Gen Z and millennials are looking for a different kind of politics.
4: அதற்கும் we the leaders அந்த அரசியலுக்காக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பல அரசியல் மேடையிலே நடிகை திட்டுறது, நடிகர் திட்டுறது, ஒருத்தருடைய தந்தை தாயை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, அப்பாவை பத்தி பேசுறது, அதெல்லாம் போச்சுங்க ஐயா, அதெல்லாம் போச்சு. சட்டசபையில் அநாகரிகமாக வம்பு கிழித்து ஒரு பெண்ணை நயவஞ்சகமாக தவறான வார்த்தையில சித்தரிக்கிறது, அதை வெளியே வந்து சொல்லுவாங்க, எங்க தலைவரை பாத்தீங்களா எப்படி சொன்னாரு, பாத்தீங்களா எவ்வளவு டபுள் மீனிங்கோட சொல்லாரு, பாத்தீங்க. அந்த அரசியல் போச்சுங்க ஐயா, போச்சு. 1980 பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி மில்லேனியல், 65 கோடி பேர், அவர்களுக்கு எல்லாம் பிடிக்கலீங்க ஐயா.
3: All right, some other latest news coming in. Chief Minister Vijay has strongly condemned the killing of 3 suspected poachers in Karnataka's Chamarajnagar, calling it heartbreaking incident and the Forest Department's explanation unacceptable. The TVK chief has demanded an honest high-level probe, punishment for those responsible for killing of Tamils residing in villages in Chamarajnagar. Cutting across to my colleague Vijay Gopal Muralidharan, joining us from Chennai. Vijay, give us more perspective. What has the CM said?
5: Well, Anusha, that's right. CM C. Joseph Vijay has expressed shock over the incident. He also strongly condemned the incident. He also urged Karnataka state government to form high-level committee to probe the incident. He also urged the Karnataka government to take appropriate steps to avoid such similar incidents in future. He also expressed the disappointment over the clarification given by the Karnataka Forest Department by saying that it is unacceptable clarification from the Karnataka state government. He strongly condemned the